மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுக்கூடா. மரியம் வந்து விளக்கூடி குண்டு சாரமாடிகோ.